0: மொல்லேரியாவின் தனக்கு வெதனு பவித்ரா விஜய சூரிய, மோதரின் தனக்கு வெதனு சுபுன் மாதவகே கீத காயனாவன் எதா அப்படி அவனே கொஹோமத மீலங்கட அப்பே சுதனமே இன்னே மகாரகமின் தனக்கு வெதனு யசோதரா தனஞ்சனி, பண்டாரவரின் தனக்கு வெதனு இந்துனில் தேஷான் சமுதா பதா தாக்கின தின தேக்கே தமங்கே தக்ஷதாவியன் கொஹோமத எலி தெக்குவே கேல மதக்கர கண்ண கெட்டி விராமையாக லபா கண்ணு எக்கை வினாடி விசாய்
1: Lakhanda Golden Voice. Lakhanda Radio ITN.
2: වාර්තාපිට වාර්තා තමන කෝටි යටේ NLB ධනනිධානය ලොතරැයියෙන් රටේ සංවර්ධනයට දැවැන්ත ශක්තියක් වෙමින් ඔබත් දිනවා රටත් දිනවට ධනනිධානය බෙලදීගෙන ඔබත් කෝටිපතියෙකු වන්.
3: ඇසේ සුද ඇවිල්ලද? දියවැඩියාව ග්ලූකෝමා වැනි රෝග නිසා පෙනුම දුර්වල වෙලාද? අඩුම වියදමකින් දවසින් පෙනුම ලබා ගන්න. රජයේ අනුමත ලෙන්ස්ටෙක් අයිකියා රෝහලට දැන්ම කතා කරන්න. ලෙන්ස්ටෙක් අයිකියා රෝහල වත්තර මුල්ල දුරකථන අංක
1: 0706 478 478. Lakhanda Golden Voice.

0: மொபிடெல் ஃபைபருக்கு கேதரம் ஃபிட் கரண் ஒக்கும டிவைசஸ் கனெக்ட் கரண் கேமிங் வேர்ல்ட் லோ லேட்டன்சி ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டேபிள் அன்லிமிடெட் தோரகன பேக்கேஜ் ரசா எஸ்எல்டி மொபிடெல் ஃபைபர்
1: FM 93.5

0: ரேடியோ ITN
1: 4:43
2: விழாவ ஒப்ப வைத்த கிண ஆவே
3: அப்பே ரட்டை பார்வால் வியதம் கெனதன் லோகிட்டம மோட்டர் சைக்கிள் த்ரீ வீல் டயர் ஹதன டிவிஎஸ் லங்காவித்தின் அடும வியதம் சாய்த்த டிவிஎஸ் எக்ஸ் எல் 100 மோட்டர் சைக்கிளே ஒப்ப வெனுவின் மாய்